0: பண்ணி இப்ப உன் நிறைய நினைப்ப ஒரு ரூபாய் ஓத போன் யோன் தி தாத்தா
1: ஒரு அங்காய் தோவனா
0: Yeah, man!